0: சொல்லுங்க மேம்.
1: Good.
0: I'm unable to make contact. You can show me tonight.
1: 10-4.